நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் 1978 வெளியிருந்த வட்டத்துக்குள் சதுரம் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடியவர்கள் எஸ் ஜானகி மற்றும் உமாதேவி.

நேயர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு துள்ளும் இசைவி நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அறிவிப்பாளர் ரிஷ்ணா. வணக்கம் நேயர்களே.